4.38.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மற்ற அலைவரிசையில் எமது ஒலிபரப்பை தினமும் மாலை 5 மணிக்கு கேட்கலாம். இன்று பராபவ ஆண்டு ஆணை திங்கள் 11 நாள் ஜூன் மாதம் 25 தேதி வியாழக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இன்றைய தமிழ் முதம் நிகழ்ச்சியில் குரல் அமுதம் தகவல் நேரம் வேளாண் உலகம் நிகழ்ச்சியில் தென்னை மர பராமரிப்பு குறித்து திரு ராமலிங்கம் அவர்களுடன் நேர்முகம், திரையிசை ஆகியன கேட்கலாம்.

குறள் அமுதம். இல்லாரை எல்லோரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. பொருள்: பொருள் இல்லாதவரை வேறு நன்மை உடையவராக இருந்தாலும் எல்லாரும் இகழ்வர். செல்வரை வேறு நன்மை இல்லாவிட்டாலும் எல்லோரும் சிறப்பு செய்வர். மீண்டும் குறள்: இல்லாரை எல்லோரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. குறள் எண் 752, அதிகாரம் பொருள் செயல் வகை.

தகவல் நேரம். வானிலை அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். வேளாண் பெருமக்களுக்கும் மீனவர்களுக்கும் விசேஷ எச்சரிக்கை ஏதுமில்லை என வானிலை அறிக்கை செய்தி தெரிவிக்கிறது. தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து. எம்வி ஹட்பே நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சிவராஜ் தீப் மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கம் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே மதியம் 12 மணிக்கு ரங்கத்தில் இருந்து புறப்பட்டு சென்று வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி நார்த் பேசியச் நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சிவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே காலை 8:45 மணிக்கு சிவராஜ் தீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணிச்சங்கா நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து ஷஹீத் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே காலை 8:30 ஷஹீத் தீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி பாரடாங் நாளை பகல் 11 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து ஷஹீத் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை பிற்பகல் 1 மணிக்கு ஷஹீத் தீப்பில் இருந்து சிவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே பிற்பகல் 2:30 சிவராஜ் தீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணி லட்சுமி நாளை பகல் 11:30 ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சிவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் சிவராஜ் தீப்பில் இருந்து நாளை பிற்பகல் 2 மணிக்கு ஷஹீத் தீப் செல்லவிருக்கிறது. ஷஹீத் தீப்பில் இருந்து நாளை பிற்பகல் 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ஜாலிபாய் நாளை பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து ஷஹீத் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே மாலை 4:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி கமோட்டா நாளை மாலை 5 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சிவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மறுநாள் 27 தேதி காலை 5:30 சிவராஜ் தீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ஸ்ட்ரைட் ஐலண்ட் நாளை காலை 7 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து மாயபந்தர் வழியாக டிக்கெட் போர் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மறுநாள் 27 தேதி

காலை 7 மணிக்கு டிக்ளிபூரில் இருந்து மாயபந்தர் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம் வி பாலசிமா நாளை 9 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து லிட்டில் அந்தமான் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மறுநாள் 27ஆம் தேதி காலை 8 மணிக்கு லிட்டில் அந்தமானில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். தகவல் நேரம் கேட்டீர்கள்.

0: விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி.
1: நிகழ்ச்சியில் தொடர்வது வேளாண் உலகம்.
0: கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி.
1: இன்றைய வேளாண் உலகம் நிகழ்ச்சியில் தென்னை மர பராமரிப்பு குறித்து திரு ராமலிங்கம் அவர்களுடன் நேருக்கும் கேட்கலாம். நிகழ்ச்சியை ஒரு திரைசை பாடலோடு தொடங்குவோம். நேர்களே,

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து தென்னை மரம் பராமரிப்பு குறித்து திரு ராமலிங்கம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
1: வணக்கம் அன்பு நேர்களே, இன்றைய வேளாண் உலகம் நிகழ்ச்சியில் தென்னை மரம் பராமரிப்பு மற்றும் அதனுடைய உபயோகம் குறித்து இன்று நம்மிடையே மிட்னாபாத் பகுதியைச் சேர்ந்த திரு ராமலிங்கம் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் ராமலிங்கம்.
2: வணக்கம்.
1: நீங்கள் இந்த அந்தமான் தீவுக்கு எந்த வருஷம் வந்தீங்க?
2: நான் 74 வந்தேன்.
1: 74 வந்தீங்க.
2: 74 வந்து
1: நீங்கள் என்ன நோக்கத்தோடு இருந்த அந்தமானுக்கு வந்தீங்க?
2: நான் வந்து ஏதோ பிழைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் வந்தது. வந்து ஒரு லோக்கலுக்காரங்கிட்ட தான் வந்து வேலை பார்த்தேன். வந்து அந்த டயத்தில் வந்து கெத்தியில் வந்து மிளகு ஓட்டுறது, கெத்தி நான்றது, வரப்பு இந்த எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த டயத்தில். 40 ரூபா சம்பளம், மாதம் 40 ரூபா சம்பளம் கொடுத்தாப்புல 7-8 மாதம் போல் வேலை பார்த்தேன். அதோட ஒரு எனக்கு ஒன்றும் ஒத்து வரல. அதை விட்டு விலையே அதோட என்ன வேணும்னா போயிட்டு தர்காரி போட்டேன்.
1: இங்கே நீங்கள் சொந்த உங்களுக்கு சொந்த இடம் இருக்காங்க? உங்களுக்கு
2: சொந்த இடம் இல்லை. அங்கே நம்ம சொசைட்டி இடத்துல இந்த இதில் மிலிட்ரி பகுதியில் அந்த டயத்தில் மிலிட்ரி எடுக்கலை. அந்த டயத்தில் மிலிட்ரி எடுக்கலை. காடு காடு எங்கள் மாமா வெட்டி வெட்டி இருந்தாப்புல அதில் நான் தர்காரி போட்டேன். வெண்டி லோவியா எல்லாம் வந்து வெண்டி லோவியா இது எல்லாமே போட்டேன். மரவள்ளி இதெல்லாம் போட்டேன். அந்த டயத்தில் வந்து விலை இல்லை, விலையும் இல்லை. 15 ஆசி, 20 ஆசி, 30 ஆசி இப்படி தான் போச்சு வியாபாரி வந்து எடுக்கிறது. நான் அதோட அதுவும் ஒத்து வராமல் அங்கேயே இருந்துக்கிட்டு தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். விலையில் வேலைக்கு போனால் 5 ரூபா தான் சம்பளம். அந்த 5 ரூபாயை விட்டு அந்த 5 ரூபா வேலைக்கு போனால் 5 ரூபா தான் பா முழுக்க வேலை வாங்குவாங்க. 5 ரூபா தான் சம்பளம் கொடுப்பாப்புல. அந்த 5 ரூபா வாங்கிறதுக்கு 1 வாரம் ஆகி போவோம். இப்படிலாம் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதோட என்ன வேணால் அதே அந்த தொழிலே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதோட நம்ம பத்திராப்பூரில் நம்ம முன்னால் இருந்த ஆளே வந்து என்னை கூப்பிட்டாப்புல. இதெல்லாம் விட்டு
1: தோட்டத்துக்காரங்க கூப்பிட்டாங்க? தோட்டத்துக்காரங்க,
2: ஆமாம். முன்னால் நான் ஃபஸ்ட்டு இருந்தவங்க அவங்களாம் வந்து என்னை கூப்பிட்டாப்புல. நான் வந்து இந்த மாதிரி அந்த காட்டில் இருந்தாலும் நம்ம காட்டில் இருந்தாலும் ஊருக்கு போகுது, நான் உனக்கு 170 ரூபா சம்பளம் தரேன்
1: மாதம்.
2: ஆமாம், 170 ரூபா சம்பளம் தரேன். அந்த 40 ரூபா சம்பளம் நான் 5 ரூபா கூட கேட்கும் போது நான் அந்த சம்பளம் கொடு 5 ரூபா கூப்பிட்டு கொடுக்க அழுதாரு. அதுக்கு பிறகு அதே ஆளை வந்து என்ன 170 ரூபா சம்பளம் தரேன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு இருந்தாப்புல. அதோட நான் போய் அங்கே போய் தேங்காய் தான் வெட்டுறது, எல்லாம் டெய்லி தேங்காய் வெட்டினா. ஆனால் தேங்காய்க்கு அந்த ரேட் அந்த டயத்தில் வேலை இல்லை. 30 காசு 40 காசு தான் அந்த வியாபாரி வந்து எடுக்கிறது.
1: நீங்கள் தென்னை மரம் ஏறது எப்போது கற்றுக்கிட்டீங்க? நீங்கள் எப்போ சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டீங்க?
2: சின்ன வயசுல இருந்தால் நான் ஊர்லேயே கற்றுக்கிட்டேன்.
1: ஊரில் வந்து பனைமரம் ஏறுறீங்க?
2: ஆ, ஊர்லேயே பனைமரம் ஏறினேன்.
1: சின்ன வயசுலேருந்து ஏற ஆரம்பிச்சிங்க?
2: ஊரில் அது 8-10-12 வயசுலேருந்து ஆரம்பிச்சிட்டேன். குருத்து வெட்டுறது, நொங்கு வெட்டுறது ஊரில் ஊரில். அதோட யாரும் கூப்பிட்டா இந்த பனங்காய் வெட்ட போகிறது, நொங்கு வெட்ட போகிறது, இந்த ஓலை இதெல்லாம் இந்த பாய்முடையை வந்து ஓலை வெட்ட கூப்பிடுவாங்க, அதெல்லாம் வேறு வெட்டுறது. அப்போ ஒரு பனைக்கு 25 பைசா ஊரில் வந்து 25 ஆசு. நம்ம ஒரு ஒரு பனை ஏறி மட்டை வெட்டினோம்னா ஓலை வெட்டினோம்னா 25 பைசா தான் கொடுப்பாப்புல. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த டயத்தில்,
1: சின்ன வயசில்.
2: அதோட அப்படியே இருந்த வாக்கில் ஊரில் நான் தஞ்சாவூருக்கு போயிட்டேன். தஞ்சாவூர் ஆட்டுக்கடையில் ஆடு மேய்க்கிறதுக்கு என்ன கூட்டிகிட்டு போயிட்டாங்க.
1: சின்ன பிள்ளையே,
2: அதே டயத்துல அந்த டயத்துல அதை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டேன்.
1: படிக்கணும், படிக்கிறதுலாம்
2: கொஞ்ச நாள் இப்போ இப்போ படிக்கத்தான் போனேன். சின்ன பிள்ளைல எங்களோட போயிட்டு விளையாண்டு டீச்சர் வந்து சண்டை போடுறது, வந்து சொல்றது அம்மா அப்பாட்ட, மயம் ஒழுங்கா ஸ்கூலுக்கு வர்றதில்லை.

0: பயல்களோட எல்லாம் விளையாடுறது சரியா வர்றதே இல்ல. அப்புறம் அப்பா ரெண்டு போடு போட்டாரு, அதோட விழுந்தடிச்சு ஓடுன வந்தேன். ஓடி போய் வேற இடத்துல போய் சம்பளத்துக்கு இருந்தேன். என்ன அவங்க மேல அம்மா அம்மா அப்பா மேல எந்த மேல தப்பு இல்ல, தப்பு என் மேலதான். இதறிஞ்சு நான் முட்டாள்தனமா இருக்கிறது என் முட்டாள்தனம் தான், வேற அவங்களுடைய இது எல்லாம் இல்ல. தாய் தப்புன்னு சொல்றது தப்பு. என்ன அவங்க படிக்கத்தான் போட்டாங்க, நான் படிக்காம நான் வந்து
1: படிக்கலைங்கிற வார்த்தை இப்ப உங்களுக்கு இருக்கு.
0: ஆமா இப்ப படிக்கணும் நாலு எழுத்து தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வகுத்தறிச்சப்பட்டு எந்த பிரயோசனம் இல்லை. அந்த அளவுக்கு நான் என்னுடைய இதெல்லாம் நான் தஞ்சாவூர்லயும் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரெண்டு ட்ரிப் என்ன கூப்பிட்டு என்னங்கன்னு கேட்டா நான் அந்த அளவுக்கு நான் அவ்வளவு ஒரு இதா இருந்தேன் அந்த தஞ்சாவூர்ல. என்ன ஆட்டுக்கடையில ஆடு மேய்க்கிறது, ஆனா என்ன நல்லா வச்சிருப்பாங்க. ஆனா தஞ்சாவூர்ல வடக்க கண்ணுவடி தெட்டவடி பாப்பநாடு பரங்கிட்டுக்காடு வெள்ளூர் அந்த பக்கம் எல்லாம் கம்ப்ளீட்டா நான் எல்லாம் அடிவிட்டு மிதுவிட்டு வந்து வந்தேன். ஆனா அங்கிட்டு பூரா ஆனா என்ன நல்ல பாசம் வச்சிருப்பாங்க. நான் அந்த அளவுக்கு நான் நடந்துக்கிட்டுமே நான் சின்ன பிள்ளையிலேயே அப்படிலாம் இருந்துட்டு.
1: இப்ப வந்து நீங்க அந்த மாதிரி வந்து தினமரம் ஏறுறீங்க, ஏறிட்டு என்ன தேங்காய் வெட்டுறீங்க, வேற என்னென்ன அது சார்ந்த தொழிலாம் பண்றீங்க?
0: தென்னமரத்தில் ஏறி இப்ப என்ன தென்னமரம் தேங்காய் தான் வெட்டுறேன்.
1: தேங்காய் வெட்டுறோம்.
0: ஆமா தேங்காய் தான் வெட்டுறோம். தென்னை மரத்தில் ஏறினோம்னா அந்த தென்னை மரத்தை வந்து நல்லா சுற்றி நல்லா விழுகிற மட்டையை பூரா நல்லா களைஞ்சு நல்லா சுத்தம் பண்ணணும்.
1: அதை பராமரிப்பு பண்ணணும்.
0: ஆமா
1: அதனால என்ன பயன்?
0: அதை நல்லா களைஞ்சு விட்டுட்டோம்னா எந்த வேணும் இது நல்லாவும் இருக்கும், மரம் நல்லா காய்க்கிறது. ஆனா யாருமே அவ்வளவு ஏறி மரத்துல ஏறுறாங்க அப்படி நுழைஞ்சு ஏறுறாங்க. ஆனா வந்து ஒரு மட்டை வெட்டுறதுல ஒரு மட்டையை தள்ளி விட்டுறதுல ஒரு கச்சடம் எடுக்கிறது எந்த ஒன்றும் இதுவும் கிடையாது. சும்மா தள்ளி ஏறினோமா நுழைஞ்சிட்டு போனோமா தேங்காய் வெட்டினோமா வந்தோமா இப்படின்னு இருக்குது. நான் இப்ப நான் வந்து எந்த எத்தனையோ காட்டுக்கு என்ன கேட்டா என் மேல அவ்வளவு ஒரு இது வச்சிருக்காங்க மக்கள். நான் எந்த தோப்புல போனாலும் எந்த தோப்புனாலும் போனாலும் நல்லா உருப்படியா நல்ல மாதிரியா வெட்டிட்டு வருவேன். இந்த நாலு அஞ்சு காயெல்லாம் ஏறி வெட்டுவேன். யாரும் ரொம்ப ஆளுங்க வந்து அந்த மாதிரிலாம் வெட்டுறது கிடையாது. ஏன்னா ஒரு பத்து காய் கிடந்தாலும் ஆனா பத்து காய் தானே கிடக்குது, ரெண்டு கோது மூணு கோது கிடைஞ்சனா நல்லா இருக்கும். பத்து காய்க்கு யாரு ஏறுவா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப நான் வந்து அப்படி கிடையாது, நாலு காய் அஞ்சு காய் இருந்தாலும் நான் ஏறி வெட்டுறேன். இதனால வந்து மக்கள் ரொம்ப என் மேல ரொம்ப பிரியப்படுவாங்க.
1: தென்னை மரத்தை சுத்தம் எப்படி பண்றது?
0: சுத்தம் பண்றதுன்னா மேலே ஏறி சுத்தம் மேலே ஏறணும். மேலே ஏறி நல்லா கொஞ்சம் லேசம் மட்டைகளை நல்லா விளைச்சி விட்டு அந்த சில்லடை கில்லடை அந்த மேலே உள்ள கச்சடா இந்த இதெல்லாம் அந்த பாலைகள் எல்லாம் காஞ்ச பாலை இருக்குது,
1: காய்க்காத பாலைகள்.
0: ஆமா காய்க்காத பாலை இருக்குது, குறும்பை எல்லாம் கொட்டிடுது. ஒன்னு ரெண்டு குறும்பை இருக்குது, அதை தட்டி விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாலஞ்சு இருந்தா வெட்டக்கூடாது. இந்த ஒன்று ரெண்டு உள்ளதெல்லாம் எல்லாம் தட்டிக்கிட்டு எல்லாம் கிளிவிட்டு அந்த மரத்தை லேசா களைஞ்சி விட்டு நம்ம மட்டை மிதிச்சு விட்டோம்னா அந்த மரங்கள் நல்லா இருக்கும். இப்போ தேங்காய் வெட்டுறோம்னா மேலே போறது கிடையாது, கீழே கீழே கழுத்து அடியிலே நின்று தேங்காய் மட்டும் வெட்டுறோம், இறங்கிடுறோம். மேலே ஏறினோம்னா அதை நல்லா மிதிச்சு விடலாம். அதை வந்து எள்ளி வெட்டுற ஆளுங்க தான் மேலே ஏறுவாங்க. மேலே ஏறி என்ன பண்ணுவாங்க, எல்லாம் கம்ப்ளீட்டாக கச்சடாமும் எடுக்க மாட்டாங்க. ஆனால் சுற்றி இந்த மிதிச்சு விடுறாங்களா அந்த எள்ளி இறக்கணும்னு சுற்றிக்கிட்டு வர்றாங்கல்ல, அதனாலயே
1: மரத்தை மிதிக்கும் போது அதனால என்ன பயன்?
0: அது வந்து நல்லா குறும்பு பிடிக்கும். மட்டையை மிதிச்சு விடுறது எந்த தப்பு இல்லை. மட்டையை சுற்றி நல்லா வந்து மிதிச்சு விடுறது ரொம்ப நல்லா இருக்கும், மரமும் நல்லா காய்க்கும்.
1: இப்போ வந்து தென்னை மரத்தில் வந்து நிறைய
0: எனக்கு தேவை கிடையாது. லேசா கீறி விட்டு லேசா அந்த மட்டையை குருத்து மட்டையை லேசா கீறி விட்டு அந்த எங்க ஓட்டை போட்டிருக்குதோ அந்த ஓட்டைக்கு கீழே ரொம்ப அடியில போறிச்சுன்னா அந்த மரம் போயிருது. அதுக்கு போறதுக்கு முன்னால என்ன செய்யணும், லேசா கீறி விட்டு மட்டையை நல்லா குறுத்து நல்லா வளைச்சு விட்டு நல்லா எதுவும் நீட் பார்த்தோம்னா அதுல இருக்கும் வண்டு.
1: ஒரு மரத்து ஒரு வண்டி
0: வண்டி எடுத்துருக்கிறேன்.
1: ஒரு மரத்து ஒரு வண்டி இருக்குமா? நிறைய வண்டு
0: இல்ல, ரெண்டு வண்டு இருக்கும். ஒன்னும் இருக்கும் ரெண்டு இருக்கும், அதிகமா ஒண்ணு இருக்காது. ஆனா நான் ரெண்டு வண்டுலாம் எடுத்திருக்கிறேன், ஆனா ஒரு வண்டு இருக்கு. ஆனா இந்த வண்டு போய் விழுந்து நம்ம எடுக்காம கொள்ளாம இதுபடியே இருந்தோம்னா அது அடியில அந்த அண்டியில இதுல போயிருச்சு, அந்த கிழங்குல போய் விழுந்துருச்சுன்னா அந்த மரம் போயிரும், அந்த மரம் பிழைக்காது. அதுக்கு முன்னால லேசா அது அது சில இது ஓடி போயிரும், சில இது ஓடி போயிரும், சில இது கடிச்சுக்கிட்டு உள்ள இருந்து போறதுதான் அந்த மரம் படுறது. அந்த கொஞ்சம் லேசா கிளச்சிட்டு நல்லா இது நீட்டு அந்த அந்த வண்டை எடுத்துட்டோம்னாக்கு அது வந்து அதிகமான இனிப்பு சத்து இருக்கிறதுல தான் ரொம்ப கீழே அது வாட்டில் திண்டுக்கிட்டே போயிடுறது. அதுக்கு அதுக்கு வந்து இனிப்பு சரியா கிடைக்கல, நல்லா இதெல்லாம் அது

0: அப்படியே இருந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம அதை பார்த்து அதை எடுக்கலைங்கும் போது மரம் போயிடும்.
1: இப்போ வந்து தென்னை மரம் ஏற தொழிலாளிகள் வந்து நீங்கள் குறைஞ்சிக்கிட்டே வராங்க, யாருமே ஏற வர்றதில்லை. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி வேலை வாய்ப்புலாம் கிடைக்கிறது உங்களுக்கு?
0: எனக்கு வாய்ப்பு கிடைக்குன்னா என்னுடைய என் மேலே அவ்வளோ அம்பான பாசம் வச்சுருக்காங்க மக்கள். ஆனால் என்னை வந்து ஒரு தோப்பில் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது அம்ப பக்கம் பக்கம் பக்கம் போது நான் என்னத்தான் கூப்பிடுறாங்க.
1: இப்போ உங்களுக்கு வயசு என்ன ஆகுறது?
0: எனக்கு வயசு இப்போ 70 வயசுக்கு தாண்டிடுச்சு.
1: இன்னமும் மரம் ஏறிக்கிட்டு தான்
0: இன்னமும் இல்லை. நான் இடையில ஒரு 10 வருஷமாக நான் ஏறலை. என்ன எனக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. இப்போ தான் ஒரு 1.5 மாதமாக தான் லேசாக கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் செலவுக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படிங்கிற ஒரு இதில் நான் கொஞ்சம் முடியாமல் இருந்தேன். இப்போ கொஞ்சம் நான் உடம்பு கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா 4 மரம் 3 மரம் இப்படி ஏறிக்கிட்டு இருந்தேன். அதை பக்கம் என்ன சொல்ல நம்மளை கூட்டு ஆரம்பிச்சுட்டு அப்படியே 7, 8, 10 இப்படியே ஏறி.
1: இல்லை பொது ஒரு தோட்டத்துக்கு போனீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை மரங்கள்?
0: 10 மரத்துக்கிட்ட ஏறுவேன்.
1: இப்போ முன்னாடி எத்தனை மரங்கள் ஏறுவீங்க?
0: முன்னாடி 30 மரம்
1: ஏறுவேன்.
0: ஒரு நாளைக்கு 40 மரத்துக்கிட்ட 30 மரம் கம்மியாக ஏற மாட்டேன். முன்னாலையெல்லாம் வந்து 40 மரம் 30 மரம் ஏறி வெட்டி உரிச்சு 1000 காயெல்லாம் வெட்டி உரிச்சு நான் ஒரு ஆளாக பண்ணியிருக்கிறேன். ஆனால் வந்து நான் படாத கஷ்டம் இல்லை. காலையில் 5 மணிக்கு போவேன். வீட்டில் சாயா குடிக்கணும்னா குடிக்கலையோ, சாயா போட்டிருந்தாங்கன்னா குடிப்பேன், இல்லை ஏதோ நாஸ்டா அரைஞ்சினாலும் சாப்பிடுவேன். ஆனால் அதே டயத்தில் வந்து நான் நேரத்தோட 5-6 மணிக்கெல்லாம் ஓடி போயிடுவேன்.
1: இப்போல்லாம் என்ன நிறைய சொல்கிறாங்க, காலையில் 5 மணிக்கு வராங்க, 10 மணி 11 மணிக்கு மேலே மரம் ஏற முடியுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்துடுறாங்க.
0: ஆமாம்.
1: ஆனால் நீங்கள் காலையில் சாயந்தரம் வரையும்
0: வந்து காலில் லேசாக கொஞ்சம் ரொம்ப வெயில் இதாக ஆயிடுச்சுன்னா கால் வலுக்குச்சுன்னா லேசாக தண்ணியில் லேசாக நனைச்சிக்கிறது, தண்ணியில் ஊற்றி தண்ணியை லேசாக இது பண்ணிக்கிட்டேன் நனைச்சிக்கிட்டேன்னா அந்த கால் எனக்கு பிடிக்கும். அதனால வேண்டிய நான் வந்து மூடு விட அப்படியே நனைச்சிக்கிட்டு தான் ஏறுறது.
1: இப்போ வந்து தென்னைமலை ஏறுவதற்கு கருவியெல்லாம் கூட வந்திருக்கு, அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்த?
0: அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. அதெல்லாம் வந்து அதுக்கு நமக்கு அது ஒத்து வருதில்ல, அது எனக்கு தேவையில்லை. எனக்கு வந்து ஏதோ கடவுள் வினயமா அந்த நான் எப்போ மாதிரி அந்த காலுக்கு ஏற போட்டு தான் ஏறுறது. ஆனால் இருந்தாலும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: நீ தமிழ்நாட்டில் எந்த சொந்த ஊர் இருக்குங்க உங்களுக்கு?
0: சொந்த ஊர் நம்மளுக்கு வந்து அலைவளம் பனைக்குளம்.
1: எந்த மாவட்டம்?
0: நம்ம ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட், ராம்நாடு மாவட்டம். எனக்கு சொந்த ஊரே தாமரை உரணி பனை. அது புது வளசி பக்கத்தில் இருக்குது, பனைக்குளம் புது வளசி.
1: நீங்க இப்பெல்லாம் ஊருக்கு போவீங்களா? இப்போ
0: நான் போய் இப்போ 6-7 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ 5-6 வருஷம் ஆகிப்போச்சு.
1: இப்போ உங்கள் உறவுக்காரங்கள இங்கே இருக்காங்களா, ஊரில் இருக்கிறாங்களா?
0: எல்லாம் எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க.
1: உறவுக்காரங்க குடும்பம் இங்கே இருக்கும்.
0: குடும்பம் இங்கே இருக்கும்.
1: சொந்தக்காரங்கெல்லாம்
0: சொந்தம் வந்தா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாம் ஊர்லாம் இருக்காங்க. இங்கே யாருமே கிடையாது.
1: அவங்களோட போய் பார்ப்பீங்களா? பார்ப்பீங்களா?
0: நான் போவேன். போனால் எல்லாம் போய் எல்லாமே பார்ப்பேன். எல்லா இடமும் சுற்றுவேன். என்ன ராமேஸ்வரம், தனுசுக்கொடி எல்லாமே எல்லா இடமும் நான் அந்த முக்கியமான இந்த தனுசுக்கொடி இதெல்லாம் போய் ஒரு ரவுண்டு பண்ணிட்டு தான் வருவேன். ராமேஸ்வரம் கோயிலெலாம் போயிட்டு சாமியை கும்பிட்டு வீட்டிலாம் தான் வருவேன்.
1: உங்கள் மனைவி பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க?
0: எல்லாம் வீட்டில் இருக்காங்க. வந்து டூரிஸ்ட் வண்டி ஓட்டிக்கிட்டு தர்றேன், சொந்தமாக வண்டியை வாங்கி.
1: நீங்கள் தான் படிக்கல, பிள்ளைகள்லாம் படிக்க வச்சிங்களா?
0: ஆமாம், நம்ம தான் படிக்க வச்சது.
1: சரிங்க, நிறைய கருத்துக்களை நம்ம நேர்களுக்கு சொன்னீங்க, நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி. வணக்கம்.
0: வணக்கம்.
1: வேளாண் உலகம் நிகழ்ச்சியில் இதுவரை தென்னை மர பராமரிப்பு குறித்து திரு ராமலிங்கம் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் வரதராஜன். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சில திரை இசைப் பாடல்களை கேட்கலாம்.